அரங்கம் இன்று பூத்த பூப்பொழுது என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று எவ்வளவு சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 MHz 98.6 98.6 98.6 98.6 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் வழக்கமாக 7 முதல் 8 வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல்லவை. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய என் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இன்றைய காலை சிந்தனை சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது இதயத்தின் நிசை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது சக்தியின் பிறப்பிடம் விளையாடு நேரம் ஒதுக்குங்கள் அது இளமையின் இரகசியம் படிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது அறிவின் ஊற்று நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள் அது மகிழ்ச்சியின் வழி உடைக்க நேரம் ஒதுக்குங்கள் அது வெற்றியின் விளை இனிமையான
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அம்பர்களை இன்றைய காலை நிகழ்ச்சி ஒரு கனத்த இதயத்துடன் ஆரம்பமாகிறது. உங்களுக்கு தெரிந்தவாறே நேற்று தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பிரபல பின்னணி பாடகி அம்மா எஸ் ஜானகி காலமானார். இளையரசி எஸ் ஜானகி அவர்களுக்கு அஞ்சலி சிறப்பு காலை நிகழ்ச்சி உங்களுக்காக. தன் இனிமையான குரலால் பல தரமுறைகளின் இதயங்களை தொட்டு ஆயிரக்கணக்கான மறக்க முடியாத பாடல்களை நமக்கு பரிசாக அளித்த இசையரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் மறைந்த செய்தி இசை உலகையே சோகத்தில் ஆழ்ந்தியுள்ளது. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் அடையாத இதத்தை பிடித்தவர். அவர் உணர்வுகளை குரலில் உயிர் பெற்ற அந்த அற்புத கலைஞர்களின் பாடல்கள் என்றும் நம் உள்ளங்களில் ஒழித்துக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் அவருடைய இசை பயணத்தை நினைவு கூறுவோம். அவர் பாடிய காலத்தால் அடியாட இனிய பாடல்களை கேட்டு நமது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவோம்.

இன்றைய விதியில் வழக்கம் போல் மகிழ்ச்சியுடன் தொடங்கவில்லை. இசையே நேசிக்கும் ஒவ்வொரு இடையத்தையும் சோகத்தில் ஆட்டிய செய்தியுடன் இந்த காலை நம்மை வந்திடல்லது. தனது தேனும் இனிய குரலால் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற இசையரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள் என்றும் நம்முடன் வாடும். ஒரு கலைஞர் உடலால் மறைந்தாலும் அவரது கலை என்றும் அழியாது என்பதற்கு அம்மா எஸ் ஜானகி அவர்கள் ஒரு சிறந்த எதட்டு காட்டு.

ஆறு தசத்தங்களுக்கும் மேலான இசை உலகில் தனி கரற்று பயணம் மேற்கொண்ட எஸ் ஜானகி அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்களம் உள்ளிட்ட பல மொழிகளில் தனது குரலில் மந்திரத்தால் ரசிகர்களின் இதயங்களை வென்றார். மகிழ்ச்சி, காதல், தாய் பாசம், பக்தி, சோகம், குறும்பு, எந்த உணர்வாக இருந்தாலும் அதை தனது குரலில் உயிர் பெற்று பாடல்களுக்கு புதிய பரிமாணத்தை அளித்தார். பல இசையமைப்பாளர்களுடனும் பல தலைமுறை நடிகர் நடிகைகளுக்காகவும் பாடி இந்திய திரை இசை வரலாற்றில் அடியாத முத்திரையை படித்தார்.

இன்றைக்கு இந்த சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சியில் காலஞ்சென்ற அம் எஸ் ஜானகி அவர்களுடைய இனிமையான குரலில் ஒழித்த காலத்தால் அடியாட பாடல்களை கேட்டு அந்த மகத்தான கலைஞரின் இசை பயணத்தை நினைவு கூறப் போகின்றோம். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு வரியும் ஓர் உணர்வு. அந்த உணர்வுகளை மீண்டும் ஒரு முறை நம் இதயங்களில் மலரச் செய்வோம்.

உடன் சென்ற அம்மா எஸ் ஜானகி அவரது தேன் போன்ற இனிய குரலால் பல தலைமுறைகளின் இடயங்களில் என்றும் நிலைந்திருக்கும் இசை அரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் பாடிய பாடல்கள், அவர் விட்டு சென்ற இசை பாரம்பரியம், அவர் குரலில் படிந்த உணர்வுகள் என்றென்றும் நம்மோடு வாடும்.

குழந்தையின் சிறப்பு முதல் தாயின் தாளாத்து வரை, காடலின் இனிமை முதல் பிரிவின் வழி வரை, பக்தியின் பரவசம் முதல் கிராமிய மண் வாசனை வரை, எந்த உணர்வாக இருந்தாலும் அதை தனது குரலால் உயிர்ப்பட்டு ஒவ்வொரு பாடலையும் காலத்தால் அடியாத காவியமாக மாற்றியவர் அம்மா எஸ் ஜானகி அவர்கள். ஒரு பாடகி மட்டுமல்ல, இசையை உணர்ச்சியாக மாற்றிய ஓர் அற்புத கலைஞர். அவரது குரல் ஒலித்தால் அது ஒரு பாடலாக மட்டுமில்லாமல் நம் வாழ்க்கையின் ஏதோ ஒரு நினைவாக மாறிவிடும். அதுவே அவரது குரலின் மாயம்.

அமர்களே, இந்த நிகழ்ச்சி வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல. அது நம் நன்றியின் வெளிப்பாடு. நம்மை அட வைத்த குரலுக்கும், சிரிக்க வைத்த குரலுக்கும், காடலிக்க செய்த குரலுக்கும், பக்தியில் உருக வைத்த குரலுக்கும் நாம் செலுத்தும் இதயபூர்வமான அஞ்சலி. இசைக்கு மரணம் இல்லை, உண்மையான கலைஞர்களுக்கும் முடிவு இல்லை. அவர்கள் தங்கள் படைப்புகளின் வழியாக காலம் கடந்தும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் இசையரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் நம் இதயங்களில் என்றும் உயிருடன் இருப்பார்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு நாடுக்கிழமை ஜூலை மாதம் 12ஆம் தேதி. அடுத்த உடனே நாம் கேரளா இந்தியாவில் வசித்து வரும் பிரவீன் தனது பிறந்தாவற்றை நாம் அன்புடன் வணங்கிக்கிறோம். மேலும் அஞ்சினி ஜெயம் உதயம் முத்துசாமி கொடுத்தார் ஆகியோரின் சார்பின் பட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த உடனே நாம் அலிபுரியம் வாக்க வசிக்கும் திரு செல்வன் புவானன் மேலும் செல்வி ஊர்வனை அவர்களுடைய கல்யாண திருநாள் இன்றைக்கு. மேலும் அப்பா ஜகா, அம்மா சராதா, மேலும் சாம்பவி, அத்திக்கணி, சாம்ம, ஃபிஃபி, வீனன், ஸ்வீத்தி, விலாசினி, கெல்வினா, மேலும் மனவாளன், தர்ஷினி, கருணன், அம்மா வினுதா, கனியப்பன், கோவிந்தன், பொன்னுசாமி, வீராச்சலம், கஞ்சப்பன், நாடகப்பன், மேலும் சிவன், ராமன், பலாமுடி, ராமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நன்றிகளை கூறுகின்றார்கள். இன்றும் காற்றுபோன் வசிக்கும் திருமதி ரோஜா ராமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார்.

Yegan Rajini Pragasan Devyani ஆகியோர் in Sarvan Vatikali Kurganagal. Adit the Potin and Pusdifla Kuracherda, those of an Panchayat, the Prodotina Manbodan, Vadagino, a Padakan, a Ma Imla, Bolena, a Pai, a Ma Vina, Melum. Disan and Agalinkis, Augur in Sarbun, notically Kurgan, Lindrum, Lescali or Cherna, Terekisan, Nagingada, where the Prunavra Vikunar Kerar, Tunevantali, Melum Nivalen, Puvalen, Ama Devi, Melum Mamen Raju, Melum Kumila, Melum Rudisan Jessini, Melum Radevan, Ati Naiki, Augur in Sarbun, notically Kurgan, Melum. அடுத்த படனினம் பிளந்தி பப்பாய் உரை சேர்ந்த அடகி மேலும் படனி பெரியானன் நிவானன் கிரியன் நிவேத் தத்தா ஜெயன் அப்பாய் பார்வதி மேலும் அம்மா பார்வதி மேலும் இசை ஜெவின் கண்ணன் ஆகியிருக்கும் படம் நாம் வடங்கிக்கிட்டோம். சிறப்பாக இந்த படனை நாம் அஞ்சலி லொலிதா ரயப்பின் முத்துசாமி சரோஜினி நாயகி பத்மினி லியானா வினோதா குப்பன் ஆகியிருக்கும் படம் நாம் வணங்குகின்றோம்.

0: நம்பர்களை இரசி இசை அரசி அம்மா ஜானகியவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இன்றைய சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த மாபெரும் கலைஞர்களுக்கு நமது அன்பையும் மரியாதையும் நன்றியையும் செலுத்தினோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது இளம்பர் ராஜேந்திர வந்திருக்கின்றார். வணக்கமாக 8 மணிக்கு தொலி ராகாலு.
1: வணக்கம் இளம்பர் சுந்தரம். எஸ் யூ வெரி ரைட், தட்ஸ் தொலி ராகாலு.
0: வெல்கம் ஆன் அருண் ஃபிவானொலி. வண்டர்ஃபுல் சந்தே மை ஃப்ரெண்ட்.
1: தேங்க்யூ அண்ட் சேம் டு யூ. நன்றி.